0: ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായിൽ നിന്നും ജൂലൈ 20 ഒരു പുതുപുത്തൻ ഹുണ്ടായി കാർ സ്വന്തമാക്കൂ. ഫിഫ വേൾഡ് കപ്പ് മെഗാ ലക്കി ഡ്രോയിലൂടെ വമ്പൻ സമ്മാനങ്ങൾ നേടൂ. ചുങ്കത്ത് പ്രൈസ് ഹുണ്ടായി, കൊല്ലം, കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഫോൺ 8714-62-4012.
1: ആടിമാസം വരവായി, റിയൽ ആടിമാസവും വരവായി.
2: ആടിമാസം ഒന്നല്ലേ ഉള്ളൂ?
1: ആ ആടിമാസവും ജോളി സിൽക്സിന്റെ റിയൽ ആടി സെയിലും ഒന്നേ ഉള്ളൂ. വാങ്ങുമ്പോ പുതിയ കളക്ഷൻസ് തന്നെ വാങ്ങണം. ഇവിടെ എല്ലാം മാർക്കറ്റ് വിലയേക്കാൾ കുറവ്.
3: കാഞ്ചീപുരം, ബനാറസി, ഡെയിലി വെയർ സാരികൾ, കുർത്ത, കിഡ്സ് വെയർ, ചുരിദാർ മെറ്റീരിയൽ, വെസ്റ്റേൺ വെയർ, മെൻസ് വെയർ.
1: വിലോ 999.
4: ജോളി സിൽക്സ്, കൊല്ലം, തിരുവല്ല, കോട്ടയം, അങ്കമാലി.
5: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 to 4:30 நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.
6: வணக்கம் வணக்கம் வணக்கம். கதோடு பேசலாம் நிகழ்ச்சி இன்று உங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். லைவ் ப்ரோக்ராம், தமிழ் ப்ரோக்ராம். தமிழ் தெரிஞ்சவங்க பேசுங்க, நம்பர் சொல்லட்டுமா? 0474-293-1111. குறிப்பாக கொஞ்சம் பேர் சொல்லியிருக்கேன், அதாவது ரெகுலராக கூப்பிட்றவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். தயவுசெய்து நீங்கள் கூப்பிட்டீங்கனாலுமே கால் கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஒன்று ரெண்டு பேர் சொல்லியிருக்கேன் நாங்கள், அதனால் நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெகுலர் காலர்ஸ், புது காலர்ஸ் பேசட்டும். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
7: வணக்கம்.
6: ஆ, யார் பேசுறீங்க?
7: என் பேர் கிருஷ்ணேந்து.
6: கிருஷ்ணேந்து, ஆ சொல்லுமா, எப்படி இருக்க?
7: நல்லா இருக்கேன்.
6: ஓம் பேர் சொல்ல விட்டு போச்சு, ஓம் பேர் சொல்ல விட்டு போச்சு, கிருஷ்ணேந்துன்னு சொல்லி கொடுக்க விட்டு போச்சு. ஏன்னா கிருஷ்ணனு சொல்லிட்டேன், நிறைய பேர் சொல்லிட்டேன், சாத்தனூர் விஜயண்ணன், கிருஷ்ணன், இப்படி நிறைய பேர் சொன்னேனா, அப்போ அவன் கிருஷ்ணேந்து விட்டு போச்சு. ஏன்னா நாங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கோம், எல்லா ப்ரோக்ராமில் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கேன். சரி சரி சரி, சொல்லு சொல்லு, எப்படி இருக்கம்மா?
7: நீங்கள் பேசுறதுக்கு ரொம்ப இஷ்டம் இருக்கு.
6: அது சரி, தமிழ் பேசணும் ரொம்ப ஆசையாக இருக்கு உனக்கு. ஓகே ஓகே.
7: மலையாளி தான், டிஃப்ரெண்டாக லாங்குவேஜ் பேசுறதுக்கு ஒரு அவசரம் கிடைக்கும்.
6: ஏய் இல்லை இல்லை, நீ பேசு பேசு பேசுமா, நீ பேசு, சந்தோஷம். அதாவது அந்த ஒரு ஃப்ரீக்குவன்சியை குறைச்சிக்கோ, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ம், சரி. என்ன பாட்டு கேட்டிருக்க இன்றைக்கி? மனசு பிடிச்ச வேலை அமைய மாட்டீங்கன்னா அப்படியா?
7: எக்ஸாம்ஸ் எல்லாம் நோக்குனே.
6: எப்படிமா?
7: எக்ஸாம்ஸும் ட்ரை செய்யணும்.
6: சரி சரி சரி.
7: انا கிடைக்கிறேன்.
6: ஓகே, ட்ரை பண்ணிட்டே இரு. ஆல் தி பெஸ்ட். நீ வரும்ல பாடல் இதோ வருகிறது. கூப்பிட்ட மிக்க நன்றி.

0: அருமையான சாங்ஸ் சில சென் கிருஷ்ண இந்து, நல்ல பாடல் ஒன்று கேட்டு ரசித்தோம். ஏஆர் ரகுமான் மியூசிக்கல் சாங். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம். ஹலோ. கால் கனெக்ட் ஆகவில்லை. நேர்களே, இது காதோடு பேசலாம் தமிழ் ஃபோனின் ப்ரோக்ராம். இன்னுங்களுடன் பேசி கொண்டிருப்பது உங்கள் ராஜ்மோகன். இந்த ப்ரோக்ராம் வாரம் இரண்டு முறை, செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமை 3:30 to 4:30. நீங்களும் பேசலாம் இந்த ப்ரோக்ராமில். ஓகே, ஜூலை 1st நிறைய சேஞ்சஸ். அது வந்து சேஞ்சஸ்ன்னு சொல்லும்போதே நமக்கு பயமாக இருக்குங்க. எதனா நீங்கள் பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் கொண்டு வர போகிறாங்கன்னா ஏதாவது பொருட்களில் விலை ஏற்ற போகிறாங்க, இல்லைனா ஏதாவது நம்ம நார்மல் செய்துக்கிட்டு இருக்கிற வேலைகளில் பைசா தாங்க மெயின் விஷயம். அதில் வந்து குறிப்பாக இந்த முறை வந்து பாஸ்போர்ட் விஷயம் நீங்கள் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்க, அதாவது நியூஸ் பேப்பரில் படிச்சிருப்பீங்க, சோசியல் மீடியாலெலாம் வந்திருக்கு. அதோட சார்ஜஸ் ஃபீஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சிருக்குங்க. இதை பற்றி பேச ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்.
1: வணக்கங்க.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: எஸ் மாடல் இந்த கிரீஷ்.
0: ஆ சொல்லுங்க கிரீஷ், எப்படி இருக்கீங்க?
1: வண்டி ஓடிட்டு இருக்கு.
0: வண்டி ஓடுது. சரி சரி சரி, சொல்லுங்க. அப்புறம் என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு?
1: வா வெண்ணிலான்னு ஒரு பாட்டு.
0: வா வெண்ணிலா, மோகன் படம். ஓகே ஓகே. ஆ சரி சரி. நீங்கள் அதாவது நீங்கள் ப்ரோக்ராம் எல்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்கீங்களா, உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது இந்த காலர்ஸ் அடிக்கடி பேசுகிறவங்க பேசுகிறாங்க நாங்கள் சொல்கிறோம் பார்த்தீங்களா? நிறைய பேர் வந்து நம்மகிட்ட கோபத்தில் இருக்காங்க, ஏன்னா நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ப்ரோக்ராம் கேட்கும் போது எப்படி ஃபீல் ஆகுது, அதை பற்றி சொல்லுங்க.
1: என்ன பொறுத்தவரில்
0: தெரியும் காலையில் ஒரு தடவை பேசிடுவாங்க, மத்தியானம் காதோடு காதோடு பேசிடுவாங்க, அப்புறம் ஈவினிங் பேசுவாங்க. இப்போ கேட்டிருக்கேன், நிறைய பேர் ரிப்பீட்டாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ வந்து அப்படி பேசும்போது வந்து, அதாவது நான் போன முறை அந்த ஆர்ஜிட்ட பேசினேன், இந்த வாரம் உங்கள்கிட்ட பேசுகிறேன், இன்றைக்கி உங்கள்கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பேசுகிறதுக்கு விஷயங்கள் இருக்காது, அதுதான் ஒரு பெரிய சிரமமான விஷயம்.
1: இன்னைக்கு
0: என்ன பாட்டு கேட்டிருங்க அவங்க எடுத்துக்கிட்டோம், பாடல் எடுத்து வைக்கட்டுமே.
1: மோகன் படம் பாவனிலா.
0: ஆ கெடுத்தாச்சு. ஓகே ஓகே. சரிங்க ஓகே. உங்களை நீங்கள் அபிப்பிராயம் சொல்லவே இல்லை, பாட்டு போயிருமா?
1: ஓகே தேங்க்யூ.
0: ஓகே தேங்க்யூ.

0: പെട്രോൾ വിലയോർത്ത് വിഷമിക്കേണ്ട. ഇതാ കുറഞ്ഞ ചിലവിൽ കൂടുതൽ യാത്ര ചെയ്യാൻ EVMA ഇലക്ട്രിക് സ്കൂട്ടർ. ലൈസൻസോ രജിസ്ട്രേഷനോ വേണ്ട. വളരെ കുറഞ്ഞ മെയിന്റനൻസ് ചാർജ്, ആകർഷകമായ ബജാജ് ഫിനാൻസ് സൗകര്യവും ലഭ്യമാണ്. സമയം കളയാതെ ഇന്ന് തന്നെ സ്വന്തമാക്കൂ. മറിയം EV, വിമല ഹൃദയം സ്കൂളിന് സമീപം, പട്ടത്താനം, കൊല്ലം. കോൺടാക്ട് 9444778689846 9760804.
1: വിശേഷങ്ങൾ പറയൂ.
2: ഹേമ, ഇവിടെ ജൂലൈ 9 മുതൽ 12 വരെ നടക്കുന്ന ലുലു എൻഡ് ഓഫ് സീസൺ സെയിലാണ് ഒരു പ്രധാന വിശേഷം. ഫ്ലാറ്റ് 50% ഓഫിൽ ലുലു കണക്റ്റിൽ നിന്നും പർച്ചേസ് ചെയ്യാമെന്നുള്ള സന്തോഷത്തിലാണ് ആളുകൾ. ലുലു ഡെയിലിയിലും ഉണ്ട് 50% ഫ്ലാറ്റ് ഓഫ്. അതും രാവിലെ 9 മണി മുതൽ പുലർച്ചെ 1 മണി വരെ നിങ്ങൾക്ക് പർച്ചേസ് ചെയ്യാൻ കഴിയും എന്നുള്ളതും വളരെ സൗകര്യമാണ്.
3: ഓക്കെ, നമ്മ வந்து பாஸ்போர்ட்னு ஆரம்பிச்சேன் நம்ம ப்ரோகிராம்ல. அதாவது அந்த ஃபீஸ், அதாவது சார்ஜஸ் எப்படின்னா, 36 pages உள்ள புக்ஸ் வந்து 1700 இருந்தது, இப்போ 2700 பே பண்ண வேண்டிய சூழல். 60 pages உள்ள புக்கு 2000 இருந்தது, அது வந்து இப்போ 3700. அது மாதிரி தட்கல் பாஸ்போர்ட் எடுக்கிறவங்களுக்கு வந்து 5000. இந்த ஒரு சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகே, ஒரு காலர் வந்துட்டாங்க, யாரும் பாப்போம். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம் சார்.
3: வணக்கம் வணக்கம், சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா
3: இருக்குமா? நல்லா
4: இருக்கு சார்.
3: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, பையன் ஊருக்கு போயிட்டானா?
4: ஆ, ஊருக்கு போயிட்டான்
3: சார். சரி,
4: நான் நேத்து தான் முந்தா நாள் போயிட்டு அவனை பாத்துட்டு வந்தேன். வரல இப்ப 2 வாரமா.
3: சரி, எப்படி இருக்கு படிப்பு? எப்படி இருக்கு? இங்க இருந்து போயிட்டு அங்க போயிட்டு எப்படி படிக்கிறாரு?
4: பரவாயில்ல சார், இப்போ 9th படிக்கான்.
3: சரி,
4: பரவாயில்ல. இப்போ
3: இல்ல, நம்மள பொறுத்தவரையில கேரளாவில தான் எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க.
4: இருக்கு சார், நீங்க தமிழ் நான் சேர்ந்ததுனால இங்க 7th வரைக்கும் தான் இருக்கு.
3: சரி,
4: அப்ப அது கலந்துட்டு ஹை ஸ்கூல்ல போனோம். அப்ப அவனுக்கு மலையாளம் கொஞ்சம் நல்லா எழுத வர தெரியாது.
3: ஓகே,
4: அப்ப அப்படிங்கல அவன் நான் கொண்டு அங்க கொண்டு சேர்த்தாச்சு நல்ல வழியில.
3: சரி சரி சரி,
4: இப்ப பரவாயில்லாம போய்கிட்டு இருக்கு சார்.
3: இப்ப பரவாயில்லாம இருக்குல்ல? ஓகே ஓகே, பரவாயில்ல. பசங்களுக்கு எது வசதியோ அதை நீங்க பண்ணி கொடுக்கணும். அதான் நான் வந்து, அவங்களுக்கு என்ன விருப்பமோ அதான் நம்ம பண்ணணும். நம்ம வந்து கம்பல் பண்ணி நீ தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அது வந்து பிள்ளைங்க,
4: அவனுக்கு இங்க இப்ப மலையாளம் படிச்சாலும் அவனுக்கு இனி அவங்க மலையாளத்துல சொல்லுவாங்க, அதை இவன் தமிழ்ல புரிஞ்சு எடுக்கிறதுக்கு இவனுக்கு கொஞ்சம் கஷ்டம். நாங்க எல்லாம் சின்ன பிள்ளையில இருந்தா இங்க இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் மலையாளம் நல்லா தெரியும் சார்.
3: ஆமா,
4: இவன் இங்க இருப்பா இருந்தாலும் அந்த மலையாளம் அவனுக்கு கத்துக்கிறதுக்கு கொஞ்சம்
3: இல்ல. இந்த கஷ்டம் வந்து பொதுவாகவே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து இங்க வந்து வாழ வந்திருக்கவங்க எல்லாருமே இந்த ஒரு சூழல்ல இந்த ஃபேஸ் பண்ணி, இந்த இஷ்யூ வந்து எல்லாருக்குமே உண்டு.
4: மலையாளத்துல சொல்லுவாங்க, இவன் தமிழ்ல அதை புரிஞ்செடுத்து அது படிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பசங்க தானே
3: இந்த விஷயம் வந்து நிறைய பேருக்கு தெரியாதுமா, அதனாலதான் நான் நீங்களே சொல்லணும் அப்படிங்கறது. அதாவது நாங்களும் படிக்கிற காலத்துல இந்த மாதிரி இந்த சிரமப்பட்டிருக்கோம். நாங்க வந்து
4: எங்களுக்கு ரொம்ப சிரமமா இருந்துச்சு சார். அப்ப எங்களுக்கு டியூஷன் கூட இல்ல சார். இங்கிலீஷுக்கு மேக்ஸுக்கு எல்லாம் நாங்க டியூஷனுக்கு போவோம். அங்கே மலையாளத்துல சொல்லுவாங்க, அதை நம்ம தமிழ்ல புரிஞ்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் சார். அது அந்த கஷ்டம் நாங்க பட்டிருக்கோம். நாங்க 4 பேருமே, என் தம்பி ஒரு கிரான் ஸ்கூல்ல படிச்சான்.
3: சரி,
4: அவன் 10th வர முடிச்சுட்டு 11th இங்க ஒரு சாப்டர்ல தான் போனான். கொஞ்ச நாள் போனா அப்புறம் போவல. நாங்க 3 பேருமே, எங்க அண்ணன், நானு, என் தம்பி எல்லாருமே நாங்க 10th வரைக்கும் இங்கதான் படிச்சோம். அப்ப ஹைஸ்கூல்லதான் நான் படிச்சது. அப்ப அப்படிங்கல கொஞ்சம் அப்பமே எங்களுக்கு கொஞ்சம் சிரமம். இப்ப உள்ள பிள்ளைங்க இந்த டியூஷனுக்கு விட்டாலும் அதுக்குன்னு இங்க தமிழ் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் இல்ல
3: சார்.
4: அப்ப அப்படிங்கல அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம். இங்கிலீஷும் மேக்ஸும் கூட நமக்கு டியூஷனுக்கு அனுப்பி விட்டுரலாம். பாக்கி உள்ள சப்ஜெக்டுக்கு எல்லாம் நம்ம எவ்வளவுதான் இருந்து இப்ப எனக்கு சொல்லிக் கொடுக்க முடியாது நமக்கு. அப்ப அதுங்கல அப்படிங்கல அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னு நானே அதை புரிஞ்சுக்கிட்டேன். கொண்டு போய்
3: அங்க போய் ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிட்டான்ல, பிரச்சனை இல்ல.
4: இப்ப கொஞ்சம் பரவாயில்ல சார். இப்ப அவனுக்கு வாசிக்கிறதுக்கு எல்லாமே நார்மலா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இப்ப 9th வரைக்கும், 9th ஆயிட்டு அவனா கொஞ்சம் ரெக்கவர் பண்ணி வந்துகிட்டான் சார். இப்போ
3: சரி, பரவாயில்லமா.
4: பரவாயில்ல, கொஞ்ச நாள இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு இங்க இருந்து.
3: இந்த ஸ்கூல்ல அவன் படிக்கும் போது குழந்தைங்க இருந்தாங்களா? அவன் கூட படிக்கிறதுக்கு 7th வரை படிச்சானுங்களா?
4: ஆமா, இருக்காங்க.
3: எத்தனை பிள்ளைங்க இருந்திருப்பான்? ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருந்திருக்கும்?
4: நம்ம கேரளாவில இப்ப கொல்லத்துல மட்டும் தமிழ் ஸ்கூல் இருக்கு சார். செவன்த் வரைக்கும். பின்ன வேற திருவனந்தபுரத்துல இருக்கோ என்னன்னு எனக்கு தெரியாது, அங்க இருக்குமான்னு எனக்கு தெரியும். இங்கிலீஷ் மீடியம் எல்லா ஸ்கூல் எல்லா
3: புரியுதுமா, அது எல்லா இடத்துல இருக்கு. தமிழ் ஸ்கூல் வந்து இங்க வந்து கன்வென்மெண்ட்ல கிளாஸ் இருக்கு, அங்க அங்க இருந்து நேரா ஹை ஸ்கூல் கொண்டு போயிடுறாங்க. அங்க ஏழாம் கிளாஸ் கொண்டு போய்
4: அங்க ஒரு டீச்சர் மட்டும் தான் சார் வருவாங்க, அப்பமே ஒரு டீச்சர் தான் வருவாங்க,
3: ஒரே டீச்சர் தான் எல்லா கிளாஸும் எடுக்கறாங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன்.
4: அப்ப ஒரு அந்த தமிழ் மட்டும் தான் ஒரு டீச்சர் வருவாங்க, பாக்கி எல்லாமே மலையாளம் படிப்பீங்க. அவங்களுக்கு மலையாள பிள்ளைங்க கூட நம்மளும் ஜாயின்ட் ஆகி இருந்துக்கிடணும்.
3: சரி சரி சரி,
4: அப்படி அவங்க பண்ண நமக்கு புக் இருக்கு, அவங்க மலையாளத்துல சொல்லுவாங்க, அதை நம்ம தமிழ்ல வாசிச்சு நம்ம தமிழ்ல அதை இது பண்ணிக்கிடணும்.
3: அந்த காலத்துல எப்படி இருந்தோ அதே தான் இப்ப இன்னும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க.
4: இப்பவும் அதே தான் ஃபாலோ பண்ணுறாங்க, படிக்கிற பிள்ளைங்க படிச்சுக்குவாங்க. இப்ப கிரேடு தானே, எப்படினாலும் அதை படிச்சு இது பண்ணிக்கிட்டுதாங்க.
3: புரியுது புரியுது புரியுது. இதுலயும் படிச்சு நல்லா பெரிய டாக்டர் எல்லாம் ஆனவங்க எல்லாம் டாக்டர் இன்ஜினியர்ஸ்
4: இருக்காங்க சார்? இல்லைன்னா கிடையாது. இப்ப எங்களுக்கு தெரிஞ்ச நிறைய சார் மாதிரிலாம் இங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் நான் ஸ்கூல் இங்க கன்வென்மெண்ட்ல தான் படிச்சேன் சொல்லுவாங்க.
3: எனக்கு தெரிஞ்ச ரெண்டு டாக்டர்ஸ் இருக்காங்க, ஒரு இன்ஜினியர் இருக்காங்க, இதே ஸ்கூல்ல கண்டமன் ஸ்கூல்ல படிச்சு தமிழ் மீடியத்துல படிச்சு அப்புறம் ஹை ஸ்கூல்ல போய் படிச்சு அவங்க அவங்க ஒரு ஒரு சேலஞ்சா எடுத்து
4: இருக்காங்க. எங்க கூட படிச்ச பசங்க எல்லாமே இப்ப தமிழ்நாட்டுல போலீஸ் அப்படி எல்லாம் இருக்காங்க சார். எங்க கூட படிச்ச பசங்க எல்லாருமே
3: சரி சரி,
4: நாங்க அங்க போல நாங்க அப்போ இங்கே இருந்து பழகிட்டோம், எங்களுக்கு தமிழ்நாட்டுக்கு போக முடியல.
3: சிரமம்னு நினைக்காதீங்க, நீங்க வந்து இனி அடுத்த தலைமுறைக்கு வந்து எதையுமே கத்துக்கலாம். இப்ப வந்து கத்துக்கிறதுக்கு நிறைய வழிகள் இருக்குமா? இந்த அதுலயே தமிழ்ல டாப்பரா வரணும், அதான் நமக்கு வந்து கேரளாவில டாப்பரா வந்தா எப்படி இருக்கும், பெருமை
4: தானே?
3: சரி சரி சரிங்க. ஓகே, என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க இன்னைக்கு?
4: தெரியாது
3: இப்படி இந்த தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்க என்ன சிரமப்படுறாங்க நிறைய பேருக்கு தெரியாது. அது வந்து உங்க மூலமா வந்து வெளியே வந்திருக்கு, அவ்வளவுதான், சந்தோஷம்.
4: சரிமா,
3: சந்தோஷம் உங்ககிட்ட பேசினா இல்ல. நீங்க பாடலுக்கு வருகிறேன்.

0: ഈ ഫുട്ബോൾ സീസൺ ഹ്യുണ്ടായി കാറുകളുടെ സർവീസിനൊപ്പം നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു മികവുറ്റ ആനുകൂല്യങ്ങൾ. അതെ, ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്ററിൽ സർവീസിനൊപ്പം കരസ്ഥമാക്കൂ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിൻ കൂപ്പൺ. ദിവസവും തിരഞ്ഞെടുക്കപ്പെടുന്ന 3 ഭാഗ്യശാലികൾക്ക് അടുത്ത പെയ്ഡ് സർവീസിൽ 40% വരെ ലേബർ ഡിസ്കൗണ്ട് നേടാം. ചുങ്കറ്റ്സ് പ്രൈസ് ഹ്യുണ്ടായി സർവീസ് സെന്റർ, കൊല്ലം കരുനാഗപ്പള്ളി, നിലമേൽ. ഈ ഓഫർ ജൂലൈ 20 വരെ മാത്രം. കോൾ 8714624010.
1: அப்புறம் ஜூலையில் வந்த இரண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னா, ஆதார் அப்டேட்ஸ். நீங்கள் அதுவும் நீங்கள் பேப்பரில் படிச்சிருப்பீங்க. ஆதார் அப்டேட்ஸ் வந்து 75 ரூபா இது நமக்கு சார்ஜஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது வந்து இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்சர்ன் அதாரிட்டிஸை விசாரிச்சுக்கோங்க. அது என்னென்னா, டிசம்பர் 31 தேதிக்குள்ளே நம்ம எல்லாம் கரெக்ஷன்ஸும் நம்ம பண்ணிக்கலாம், அப்டேட்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்திருக்கு மெசேஜ். அது நல்ல விஷயம்தாங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க. யாரும் பார்ப்போம். வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம். யார் பேசுகிறீங்க?
2: மோகன் பேசுறேன்.
1: மோகன், எங்கிருந்து பேசுறீங்க? மோகன், எங்கிருந்து பேசுறீங்க? மோகன், எங்கிருந்து பேசுறீங்க?
2: நான் இங்க கடப்பாக்கடை.
1: கடப்பாக்கடை. ஓகே. என்ன, இதுக்கு முன்னாடி பேசிருக்கீங்களா மோகன்?
2: இதுலயும் பேசுறதில்ல. ரொம்ப நாளா ஆச்சா பேசணும் பேசணும் நினைச்சிட்டே இருந்தேன். கிடைக்கவே இல்ல. இன்னைக்கு கிடைச்சிருச்சு.
1: என்ன பண்றீங்க? சேலத்துல இருந்தீங்களா? ஓகே.
2: சேலத்துல இருந்து இங்க வந்தேன். வந்துட்டு 40 வருஷம் ஆச்சு.
1: என்ன வேலை பாக்குறீங்க?
2: நாங்க இங்க ஒரு டிரைவர் வேலை பாக்குறோம்.
1: டிரைவரா? ஓகே ஓகே. டிரைவர்னா எப்படி, எந்த மாதிரி?
2: ஒரு கார் ஓட்டிட்டு இருக்கேன். இங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனில வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
1: டிரைவரா இருக்கீங்க? ஓகே ஓகே ஓகே.
2: டியர் வம்ஸ் என்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்கு, அதுல வண்டி ஓட்டிட்டு இருக்கேன்.
1: இந்த 40 வருஷமா அவங்க கூட தான் இருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, இப்ப ஒரு 15 வருஷமா அவர் கூட இருக்கேன்.
1: சரி சரி சரி.
2: அதுக்கு முந்தைய பல இடத்துல இருந்தேன். இப்படி வந்து வந்து இங்க வந்தாச்சு. இங்க 15 வருஷமா அவங்க கூட
1: நிக்கிறேன். சரி சரி. குடும்பம் எல்லாம்?
2: குடும்பம் எல்லாம் இங்க உண்டு.
1: எல்லாம் இங்கதான் இருக்காங்க. ஓகே, சந்தோஷம்.
2: நான் கேரளாவிலேயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்.
1: அது சரி. கெட்டிக்காரன். எப்படி, லவ் மேரேஜா இல்ல அரேஞ்ச் மேரேஜா?
2: இல்ல இல்ல, அரேஞ்ச் மேரேஜ் தான். இங்க நம்ம உங்க கூட என்ன இல்ல, அவங்க அந்த கேரளாப்புல
1: தாத்தா பாட்டி ஆயிட்டீங்க?
2: வீடெல்லாம் வச்சு இங்க ஆயிட்டேன்.
1: இப்பயும் வேலைக்கு போயிட்டு தான் இருக்கீங்க?
2: எனக்கு
1: நமக்கு அதான் புதிய ஒருத்தருக்கு வாய்ப்பு
2: கிடைக்கும்.
1: இதே சந்தோஷத்துல அப்படி 1 மாசம் விட்டு பிடிங்க, அதுக்கப்புறம் பேசுங்க. சரியா? ஓகேங்க. நீங்க விரும்பின பாடல், இதோ வருகிறது.

0: நல்ல பாடல் ஒன்று கேட்டு ரசித்த உடனே ஜூலையில் வந்த மாற்றங்களை பற்றி பேசி கொண்டிருந்தேன். முதல் பாஸ்போர்ட், அப்புறம் ஆதார், இனி அடுத்த வந்து ஐடி ரிட்டர்ன்ஸ். அது வந்து எல்லாரையும் பாதிக்காது, இருந்தாலும் இன்கம் டேக்ஸ் பேஸ் எல்லாத்தையும் பாதிக்கிற விஷயம் தாங்க. சேலரிடு கிளாஸஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து ஐடிஆர் 1-2 சொல்கிறாங்க, அது வந்து ஜூலை 31 அவங்க ஃபைல் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் பிஸ்னஸ் அண்ட் ஆடிட்ஸ் அவங்களுக்கெல்லாம் வந்து August 31st டேட்டு டிசைட் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணும். ஒரு கால் வந்துட்டாங்க, யாரும் பார்ப்போம். வணக்கம்
1: மகாதேவன்,
0: எப்படி போகுது? நல்லா இருக்கேன். அதான் நீங்க மகாதேவன் சொல்லிட்டீங்களா, மகாதேவனோட ஆசீர்வாதம் சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்ன கவலையே இல்லை, நிம்மதியா போய்கிட்டே இருக்கு.
1: கவலைப்பட வேண்டாம், எனக்கு தெரியும். போன வாரத்தையே கூப்பிட்டு கிடைக்கல.
0: அப்ப முயற்சி பண்ணீங்க நீங்க, அதாவது நான் கூப்பிடலன்னு மட்டும் சொல்லக்கூடாது, நான் ட்ரை பண்ணேன்னு சொல்லுங்க. ட்ரையே பண்ணக்கூடாது, நீங்க அப்படியே அடுத்த வாரம்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டே இருக்கணும், ப்ரோக்ராம் கேட்டு ரசிச்சு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சரியா? செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை வந்துகிட்டு தானே இருக்கோம். வேண்டாம்,
1: செவ்வாய்க்கிழமை அப்புறம் தான்
0: கூப்பிடுவேன். சூப்பர்,
1: நான் அப்படிதான் கூப்பிட்டு இருந்தது. மூணு வாரம், ஒரு மாசம், இப்ப லாஸ்ட் 2
0: சரி சரி, நம்ம ப்ரோக்ராம்ல மத்த ப்ரோக்ராம்ல எல்லாம் எப்படி கூப்பிடுவீங்களா?
1: ஆமா, அல்ல இது நம்ம பிரவீன் ப்ரோக்ராம்,
0: பிரவீன் பேசுற நான் கேட்டிருக்கேன் பல முறை. அப்புறம்
1: அந்த 22-22 அப்படியா, நான் கூப்பிட்டு கிடைச்சல பிரவீன் ப்ரோக்ராம்

நல்ல பாடலுண்டு கேட்டு ரசித்தோம் நேர்களே. அடுத்த ஒரு சேஞ்ச் என்னன்னு சொன்னால் எல்பிஜி, அது வந்து சொன்னால் எல்லாருக்கும் கோவப்படுவாங்க, இருந்தாலும் ஒரு ஆறுதலாக ஒரு 183

0: 3 ரூபா குறைஞ்சிருக்குன்ற ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கிறது. ஒரு காலர் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், மறுபடியும் யாருன்னு பாப்போம். வணக்கம்.
1: ஹலோ.
0: வணக்கம். வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
1: நான் போட்டு உள்ளத்துல இருந்து ஸ்டீபன் பேசுறேன்.
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப காலம் ஆச்சு பேசி.
0: ஆ, நல்லா இருக்கீங்களா?
1: ஆ, நல்லா இருக்கேன். அண்ணா
0: சொல்லுங்க.
1: கொஞ்சம் பனி பனி. அதுக்கு என்ன சொல்றது?
0: காய்ச்சல் காய்ச்சல்.
1: இருக்கீங்க.
0: அதெல்லாம் உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு யார் சொன்னாங்க? டாக்டர் என்ன சொன்னாங்க
1: பயந்தான்
0: எல்லாரும் அப்படி முன்கூர் ஜாமி எடுத்துட்டு போயிருக்கீங்க. போனவரா கூப்பிட்டாரு, 2 மாசம் நீங்க 1 மாசம். பரவாயில்ல, சந்தோஷம். அதாவது 1-2 பேராவது நம்ம பேசுறதை ஓகே அவர் சொல்றாரு அப்படின்னு. நீங்க
1: புதுசு புதுசா புதுசா ஆளுங்க வராங்க, ரொம்ப நல்லதான்.
0: என்னத்துல இருங்க, அதான் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷம் உங்ககிட்ட பேசுனேன். இல்ல, உங்ககிட்ட பேசுன ரொம்ப சந்தோஷம் வருது.

0: நல்ல பாடல். அதாவது அடுத்த ஜூலை மாதம், அதாவது ஜூலை 2ஆம் தேதி ஒரு டீசர் நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, ஜெயிலர் 2வோட டீசர். அது வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, அக்டோபர் 15. இது பார்க்காதவங்களே கிடையாதுங்க. குறிப்பாக அதோட பிஜிஎம், ஜெயிலர் 2வோட டீசரோட பிஜிஎம் வந்து அனிருத் கலக்கியிருப்பார். அதில் வந்து குறிப்பாக ஒன் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரே ஒரு சூப்பர் ஸ்டார் தான் ஒன் நேம் ரஜினி சார். அவர் அப்படி பேக்கில் திரும்பி நிற்கிற மாதிரி ஒரு போஸ் கொடுத்துருப்பார். அருமையான ஒரு டீசருங்க. அது வந்து நிறைய பேர், குறிப்பாக இதில் வந்து லிரிக்ஸ் வந்து ஹைசன்பர்க்னு ஒருத்தருங்க, அவர் வந்து ஒரு அமெரிக்கன் சேனல்ஸ்லாம் ரொம்ப பாப்புலர் ஆனவர் டிவியிலலாம். அவர் தான் வந்து இந்த இங்கிலீஷ், அதாவது அந்த வேர்ஷன், அதாவது இங்கிலீஷ் ஹெவி ட்ராக்ஸ். தமிழ் படத்தில் நிறைய படங்களில் அவர் வந்து இந்த ட்ராக் கொடுத்துருக்கிறார். குறிப்பாக சொல்லணும்னா விக்ரம், லியோ, ஜவான், வேட்டையன், தேவாரா, இப்படி நிறைய படங்கள் அவர் வந்து, கூலி, இந்த மாதிரி படங்களில் தமிழ் பாடல்களில் இங்கிலீஷ் ட்ராக் வர்றது வந்து இவரோட லிரிக்ஸாக தான் இருக்குங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு படமும், ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு குழந்தை வந்துட்டாங்க யாரும் பார்ப்போம். வணக்கம். சொல்லுங்க. நான் வரதன் கடைக்கு போனேன், பூ கடைக்கு போயிருந்தேனா, அவங்ககிட்ட கேட்டேன்மா நீங்க போய் ஐயாவோட இந்த இதுக்கெல்லாம் போயிருந்தீங்களா அப்படின்னு. ஆமா ஆமா போயிருந்தேன், சாப்பாடு சூப்பரா இருந்து
1: அப்படின்னாங்க.
0: ஆமா ஆமா,
1: நல்ல கூட்டம். எனக்கு சின்ன பிள்ளை அந்த பிள்ளை தெரியும். ஒரு 3 வருஷம் ஒரு வீடு வாடகைக்கு எடுத்து இந்த சின்ன பிள்ளை, அது குழந்தையெல்லாம் சின்ன பிள்ளையா இருந்து அப்ப நாங்க சின்ன கடையில போய் தாமசிச்சோம். இங்க அவ்வளவு இது இல்ல, நாகரிகம் இல்ல, எங்க இந்த பள்ளி தோட்டம்.
0: அன்னைக்கு
1: எல்லாம் ரொம்ப ரொம்ப அடியும் எல்லாம் சம்சாரம் எல்லாம் நல்லது இல்ல.
0: இப்போ
1: 4 வருஷம் மட்டும் அந்த சின்ன கடை பள்ளி இருக்கு இல்லையா, அதுதான்
0: தாமசிச்சிருந்தோம்
1: அந்த தெருவில்.
0: சரி சரி, அவங்க சொன்னாங்க சாப்பாடு நல்லா இருந்தது அப்படின்னாங்க.
1: அந்த பிள்ளைக்கு தெரியும், அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்திருந்து.
0: அப்படியா?
1: எனக்கு மகன் அங்கதானே தாமசிக்க,
0: அப்படியா
1: சின்ன கடையில
0: அங்கதான் இருக்காங்களா,
1: அங்கிட்ட அங்கதான் பொண்ணு எடுத்திருக்கோம்
0: ஆண்டாமுக்கம்.
1: எனக்கு மகன் ஆட்டா ஓடுவாங்க பெங்களூர் கிட்ட சந்தோஷ்.
0: சரி சரி, அப்புறம் சொல்லுங்க இன்னைக்கு என்ன பாட்டு கேட்டிருக்கீங்க?
1: நான் நல்ல ஒரு பாட்டு கேட்டிருந்தேன், அந்த பழைய பாட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த பாட்டு இப்ப கர்த்தமாயில கிடைச்சதான் பாட்டு.
0: அப்படியா?
1: ஆமா.
0: சரி சரி, நீங்க ஒரு முறை கேட்டிருந்தீங்க, நான் தாரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த பாட்டு.
1: அடுத்த தடவை வர சமயம் பாக்கணும்.
0: சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா கண்டிப்பா தாரேன். சரியா? ஓகேம்மா, கூப்பிட்ட மிக்க நன்றி. நேர்களே, இப்போதான் உள்ளே வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள ஜூலை விசேஷம் பேசுறதுக்குள்ள டக்குன்னு ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை. நன்றி, வணக்கம்.